0: And please kindly share this Innate Radio programs to your friends, neighbors, relatives, and near and dears, so that you know, as our brother Cook has said, like we're gonna throw some seeds, and you know, God willing. Hello, brother Joseph.
1: Hello. Yes, brother.
0: How is brother Joseph doing?
1: I'm fine, brother. And how about you?
0: Yes, brother. I'm doing.
1: Hello.
0: Hello, brother Joseph, am I audible?
1: Yes, yes.
0: Mm-hmm. Yeah, yes, brother. So it's been a week. How are you? How is your magazine work going? And how
1: it's going on really well. I am preparing for the second issue of the thing.
0: Okay.
1: And also, we plan to start a new group here by WhatsApp.
0: Uh-huh.
1: Many youngsters are interesting in doing the ministry of the Lord.
0: Wow, wow.
1: So, I am planning to conduct them, conduct them good lessons.
0: Okay.
1: Through WhatsApp.
0: Amen.
1: Daily 6 to 6:30 morning.
0: Amen.
1: Please pray for them. From August 1st, I will start.
0: Amen, brother. Definitely,
1: please
0: definitely.
1: Pray for them.
0: Definitely, we'll keep it out. Yes, brother.
1: I named it as the preparing the next generation for ministry works.
0: Okay. Yeah, that sounds good. Preparing for next generation.
1: Preparing the next generation for the ministry work.
0: Amen. Amen, brother. That's wonderful, and I really, really appreciate that. Brother Joseph, we have our brothers and sisters are there in online with us. First and foremost, Brother David from Ongole, India is with us, and he has sent in heart.
1: Thank you, Brother David, for your heart. I hope you are doing well. I am also doing well. Please pray for all my works. Thank you.
0: And shout out to Brother Thunderkick from Vancouver, Canada. Brother Thunderkick has sent two hearts and mentioned shout out to you, Brother Joseph.
1: Thank you, Brother Thunderkick. Thanks for your hearts. And thanks for your prayers. Please pray for the new work I am going to start from August 1st. That is very important for the next generation gospel preaching.
0: Amen.
1: So please pray for
0: me. Definitely, brother. Definitely. And thank you so much for your lessons, and we really appreciate that. May God bless you. So, Brother Joseph, before we let you go, could you please give the outline for today's lesson?
1: Yes, yes. After saying that Ishmael is mocking Isaac, I said, Sarah was very angry, and she told to Abraham, you please send out this Agar and Ishmael. They are not going to integrate anything there with my son. Mm-hmm. So they are wandering in the wilderness. Other than the Lord's angel appeared here,
0: mm-hmm.
1: and he comforted her,
0: mm-hmm.
1: and also Lord also promised him that through Ishmael 12 tribes will be originated.
0: Yeah.
1: And he said, mm-hmm. that's details we are going to study today.
0: Amen, amen. That's that sounds interesting, brother. So thank you so much. Okay. Let's take a quick commercial, and we're gonna pass this mic to you.
1: Okay, bro. Thank you.
0: Thank you. So, Madhuri, greatest Madhuri brothers and sisters, other than our good friend and our good brother, Joseph Farsi Sairaj from Tindigal, Tamil Nadu, India, is with us. So let's take a quick commercial, and we're gonna pass this mic to Brother Joseph. So don't go away. Stay tuned to Ignite India, where the true doctrine speaks.
2: வணக்கம். என் பேர் ஆலன் ஜாஷுவா. நான் இங்கு சரி சர்ச் ஆஃப் கிரைஸ்த் சபையின் ஒரு அங்கத்தினர். நீங்கள் வான்கூவர் அல்லது அருகில் இருந்தால், உங்களை 15042 92nd Avenue இருக்கும் சரி சர்ச் ஆஃப் கிரைஸ்டுக்கு அன்போடு அழைக்கிறோம். எங்கள் தொலைபேசி எண் 604-588-6717. நன்றி.
3: Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு அன்பான சகோதரரே, சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sahayaraj, a preacher at the Church of Christ in Amali Nagar Dindukal of Tamil Nadu at India. நான் ஆர் சி ஜோசப் சகாயராஜ். இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். இன் திஸ் 59th வீக் ஆஃப் பைபிள் ஸ்டடி அண்டர் ரூட்டட் இன் இஸ் வேர்ட் ப்ரோக்ராம், லெட் அஸ் எக்ஸாமின் ஹாகர்ஸ் எக்ஸ்பல்ஷன் ஃப்ரம் அப்ரஹாம்ஸ் ஹவுஸ் இன் 2054 BC அண்ட் சஃபரிங் இன் த வைல்ட்னஸ், Genesis 21:11-21. இந்த 59வது அவருடைய வார்த்தை வேறுண்டுதல் என்ற தலைப்பிலான நமது வேதாகம படிப்பில் கிமு 2054 ஆண்டில் ஆபிரகாம் வீட்டிலிருந்து ஆகார் வெளியேற்றப்பட்டதையும் அவள் வனாந்திரத்தில் அடைந்த துன்பங்களை பற்றியும் ஆராய்வோம். ஆதியாகமம் 21வது அத்தியாயம் 11-21 வரை உள்ள வசனங்கள். Last week we saw that, and Sarah saw the son of Hagar the Egyptian, whom she had borne to Abraham, scoffing. Therefore she said to Abraham, cast out this bondwoman and her servant, for the son of this bondwoman shall not be heir with my son, namely with Esau. கடந்த வார்த்தை நாம் வந்து 21:9-10 வசனங்களுடன் முடித்தோம். அதாவது, பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும், இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகி ஈசாக்கோட கூட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். Now we are going to the second subsection of this chapter 21 verses 9-14. இப்பொழுது நாம் இந்த ஆகார் மற்றும் இஸ்மவேல் வெளியேற்றப்படுதல் என்பது குறித்த இரண்டாவது உட்பிரிவில் அடுத்த வாக்கியங்களுக்கு கடந்து போகின்றோம். 9-14 வசனங்கள், அதில் 10 வசனங்கள் பார்த்து முடித்து விட்டோம். 9-10 வசனங்களை பார்த்து விட்டோம். இப்பொழுது we will continue from verse 11. First let us read the 3 verses. இப்பொழுது நாம் 11 வசனத்திலிருந்து தொடருவோம். 18-13 வசனங்களை முதலில் ஆராய்வோம், வசனங்களை முதலில் படிப்போம். Verse 11. And the matter was very displeasing in Abraham's sight because of his son. Verse 11. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. 12. But God said to Abraham, do not let it be displeasing in your sight because of the lad or because of your bondwoman. Whatever Sarah had said to you, listen to her voice, for in Isaac your seed shall be called. 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் சொல் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். 13. Yet I will also make a nation of the son of the bondwoman because he is your seed. 13வது வசனம், அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு மக்களினம் ஆக்குவேன் என்றார். Genesis 21:11-13 describes the emotional moment when Abraham sent away his Egyptian slave girl Hagar and her son Ishmael. ஆதியாகமம் 21 அத்தியாயம் 11-13 வசனங்கள், ஆபிரகாம் எகிப்திய அடிமை பெண்ணும் தன் துணைவியுமான ஆகாரையும் அவள் தனக்கு பெற்ற மகனான இஸ்மவேலையும் வெளியே அனுப்பிய போது ஏற்பட்ட உணர்ச்சி பெருக்கின் வேளையை விவரிக்கிறது. Abraham was overcome with love for his two sons. Abraham தமது இரு மகன்கள் மீதான அன்பினால் மனம் உடைந்து போனார். But God granted Sarah's request to send Ishmael and his mother away. ஆனால் இஸ்மவேலையும் அவன் தாயையும் வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்ற சாராவின் கோரிக்கையை தேவன் அங்கீகரித்தார். He promised to protect Ishmael and to establish the divine covenant lineage only through Isaac. அவர் இஸ்மவேலை பாதுகாப்பதாகவும் தெய்வீக உடன்படிக்கையின் வம்சாவளி ஈசாக்கின் மூலமாக மட்டுமே நிலைநாட்டப்படும் என்றும் வாக்களித்தார். Abraham felt very sad about this statement about his son. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. Abraham was deeply saddened by the reality that he would lose his firstborn son Ishmael, whom he has raised over 10 years. Abraham, 10 ஆண்டுகளுக்கு மேலாக, சரியாக சொல்வதென்றால் 14 ஆண்டுகளாக, தாம் வளர்த்த தமது மூத்த மகனான இஸ்மவேலை இழக்க நேரிடும் என்ற யதார்த்தத்தினால் அவருக்கு இந்த ஆழ்ந்த துக்கம் உண்டானது. சாரா insisted that Hagar and Ishmael be sent away in order to protect Isaac's inheritance. ஈசாக்கின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக ஆகார் மற்றும் இஸ்மவேல் வெளியேற வேண்டும் என்று சாரால் வலியுறுத்தினார். Abraham's dilemma was both personal and theological, since ancient Near East customs would be recognized Ishmael as a legitimate head. பண்டைய அண்மை கிழக்கு நாடுகளின் பழக்க வழக்கங்கள் இஸ்மவேலை ஒரு முறையான வாரிசாக அங்கீகரித்திருக்கும் என்பதால் ஆபிரகாமின் இந்த இக்கட்டான நிலை தனிப்பட்ட முறையிலானதாகவும் இறையியல் ரீதியானதாகவும் இருந்தது. In verse 12, God intervened, saying, "For in Isaac you shall your shield." In verse 12, God intervened, saying, For in Isaac your seed shall be called. 12 வசனத்தில் தேவன் தலையிட்டு ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று உரைத்தார். So, God commanded Abraham to listen to Sarah. எனவே சாராளின் பேச்சை கேட்கும்படி ஆபிரகாமுக்கு தேவன் கட்டளையிட்டார். This important command separated the physical descendant Ishmael from the spiritual descendant of the promise Isaac. இந்த முக்கியமான கட்டளை சரீரப்பிரமண சந்ததியாரை, அதாவது இஸ்மவேலின் சந்ததியாரை, வாக்கு தத்துவத்தின் ஆவிக்குரிய வம்சத்திலிருந்து, அதாவது ஈசாக்கின் வம்சத்திலிருந்து பிரித்தது. In verse 13, God gave Abraham peace of mind regarding Ishmael by assuring him that he would make a nation of people from the son of the slave woman because he would be to his seed. 13 வசனத்தில் அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு மக்களினம் ஆக்குவேன் என்று உறுதிப்படுத்தியதன் மூலம் இஸ்மவேலை குறித்து ஆபிரகாமுக்கு தேவன் மன அமைதியை அளித்தார். This describes God's promise to protect Hagar's descendants. இது ஆகாரின் வம்சத்தை பாதுகாப்பதாக தேவன் உறுதியளித்ததை விவரிக்கிறது. At the same time, it was also to ensure that the primary right of ownership remained with Isaac, the child born according to the promise. அதே நேரத்தில் முதன்மையான உரிமை சொத்து வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த பிள்ளையான ஈசாக்கிடமே நிலைத்திருப்பதை உறுதி செய்வதாகவும் இருந்தது. Now we come to the verse 14. இப்பொழுது நாம் 14 வசனத்துக்கு வருகிறோம். ஆதியாகமம் 21:14. So Abraham rose early in the morning and took bread and a skin of water and putting it over her shoulder, he gave it and the boy to Hagar and sent her away. Then she departed and wandered in the wilderness of Beersheba.
4: 14 வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள்.
3: In Genesis 21:14, the main characters of the story were in a state of great distress and silent obedience.
4: ஆதியாகமம் 21:14 இந்த வரலாற்றின் முக்கிய கதாபாத்திரங்கள் மிகுந்த மன உளைச்சலிலும் மௌனமான கீழ்ப்பிடிதலிலும் இருந்தார்கள்.
3: ஆபிரகாம் obeyed God despite of his deep sorrow.
4: ஆபிரகாம் மனக்குழப்பத்தில் இருந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்பணிந்திருந்தார்.
3: Hagar on the other hand was burdened, distraught and forced into a uncertain departure.
4: அதே சமயம் ஆகார் பாரம் சுமந்து நிலை குலைந்து நிச்சயமற்ற ஒரு வெளியேற்றத்திற்கு தள்ளப்பட்டாள்.
3: எங்கு போவோம் என்பது அவளுக்கு தெரியாது. Here we see the attitude and details of Abraham.
4: இங்கே நாம் ஆபிரகாமுடைய மனநிலை மற்றும் விவரங்களை பார்க்கின்றோம்.
3: He was in a state of firm obedience despite of his deep sorrow.
4: மனநிலை என்னவென்று பார்க்கும்போது ஆபிரகாம் ஆழ்ந்த வேதனையில் இருந்தாலும் உறுதியான கீழ்ப்படிதலில் நிலைத்திருந்தார்.
3: Details. Genesis 21:11 indicates that sending Hagar and their son Ishmael away was a great pain for Abraham.
4: விவரங்கள்.
3: ஆபிரகாம் ஆகாரையும் அவருடைய மகன் இஸ்மவேலையும் அனுப்பி வைத்தது ஆகாருக்கு மிகவும் வேதனை அளித்தது என்று ஆதியாகமம் 21:11 குறிப்பிட்டது.
4: ஆபிரகாம் வாஸ் ஃபில்ட் வித் நேச்சுரல் பெட்டர்னல் அஃபெக்ஷன் அண்ட் சாரோ.
3: ஆபிரகாம் தனது இயல்பான தந்தைவழி பாசமும் துக்கமும் கொண்டவராக இருந்தார்.
4: However, Abraham trusted in God's promise to make Ishmael into a great nation.
3: ஆயினும் இஸ்மவேலையும் ஒரு பெரிய மக்களினமாக மாற்றுவேன் என்ற தேவனுடைய வாக்குறுதியில் ஆபிரகாம் நம்பிக்கை வைத்தார்.
4: He got up early the next morning, gave them a small supply of food, bread and water, and sent them off into the wilderness.
3: அவர் மறுநாள் அதிகாலையிலிருந்து சொற்பமான உணவுப் பொருட்களை அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவர்களை வனாந்திரத்திற்கு அனுப்பி வைத்தார்.
4: Now let us analyze the mood of Hagar and the details.
3: இப்பொழுது நாம் ஆகாரின் மனநிலையையும் அதன் விவரங்களையும் பற்றி ஆராய்வோம்.
4: மூட்
3: சாரல் சாரி ஆகார் வாஸ் ஓவர் பர்டன்ட், எக்ஸாஸ்டட் அண்ட் எவென்ச்சுவலி லாஸ்ட்.
4: மனநிலை
3: ஆகார் மிகுந்த பாரம் சுமந்தவளாய் சோர்வடைந்து இறுதியில் வழிதப்பி போனவளாக இருந்தாள்.
4: டீடைல்ஸ்.
3: ஆபிரகாம் பிளேஸ்ட் bread and a skin of water on the soldiers.
4: Abraham appathayum oru duruthi thannirayum aval tholgalil vaithar.
3: He also entrusted the boy Ishmael to Agar.
4: Melum avar sirvan Ismavelayum Agaridam oppivithar.
3: Thus expelled for the second time, Hagar entered to the harsh and dry wilderness of Beersheba.
4: இவ்வாறு இரண்டாவது முறையாக வெளியேற்றப்பட்ட ஆகார் கடுமையானதும் வறண்டதுமான பெயர்செபாவின் மனாந்தரத்துக்குள் நுழைந்தார்.
3: As her meager provisions dwindled rapidly, she became exhausted from her aimless wandering and physical exhaustion.
4: அவளிடம் இருந்த சொற்பமான உணவுப் பொருட்கள் வேகமாக குறைந்து வந்ததினால் அவள் லெக்க இல்லாத அலைச்சலினாலும் உடல் சோர்வாலும் மிகுந்த களைப்படைந்தாள். In Genesis 21:14, it was explained that not Sarah but Abraham that actually performed those early morning acts. ஆதியாகமம் 21:14 அந்த விடியற்காலத்து செயல்களை உண்மையில் சாராள் அல்ல ஆனால் ஆபிரகாம் தான் செய்தார் என்பது விவரிக்கப்படுகிறது. The verse does not explicitly describe Sarah's own thoughts on that particular early morning. அதில் அந்த துல்லியமான விடியற்காலையில் சாராளின் சொந்த எண்ண போக்குகளை இந்த வசனம் வெளிப்படையாக விவரிப்பதில்லை. However, how was Sarah's mood that leading up the actions of that early morning? இருந்தாலும் அந்த விடியற்காலை வேளையில் செய்யப்பட்ட செயல்களுக்கு வழிவகுத்த சாராளின் மனநிலை எவ்வாறு இருந்தது? Her mood was defined by maternal protectiveness, jealousy and an unwavering commitment to her son's inheritance. தாய்மையின் பாதுகாப்பு உணர்வு, பொறாமை மற்றும் தன் மகனின் உரிமை சொத்தின் மீது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றினால் அவளது மனநிலை வரையறுக்கப்பட்டது. A deeper look into the background surrounding the situation. இந்த சூழ்நிலையை சுற்றியுள்ள பின்னணியை பற்றிய ஒரு ஆழமான பார்வை மற்றும் விவரிப்பு. First, defending the birthright. ஒன்றாவது, மூத்த மகனின் உரிமையை பாதுகாத்து. After witnessing Ishmael mocking Sarah's son Isaac at the milkmaid feast, she, that means Sarah, became very concerned. பால் மறக்கும் விருந்தில் இஸ்மவேல் சாராளின் மகன் ஈசாக்கை பரிகாசம் செய்வதை கண்ட பிறகு சாராள் மிகவும் கவலை அடைந்தாள். Her mood was driven by a strong, intense desire to protect Isaac's future as the only heir for the covenant. உடன்படிக்கையின் ஒரே வாரிசாக ஈசாக்கின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற வலுவான மற்றும் தீவிரமான விருப்பத்தால் அவளுடைய மனநிலை உந்தப்பட்டது. Second, intolerant of rivals. இரண்டாவது, போட்டியாளர்களை சற்றும் சகித்துக் கொள்ள முடியாத நிலை. சாரா டிமாண்டட் தட் ஹாகர் அண்ட் இஸ்மவேல் பி சென்ட் அவே. சாராள் ஆகாரையும் இஸ்மவேலையும் வெளியேற்றும்படி கோரினாள். She had said to Abraham, case of this slave woman and her son, the son of this slave woman shall not be heir with my son Isaac. அவள் ஆபிரகாமிடம் இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்று கூறியிருந்தாள். Her attitude reflected a firm, unwavering demand for complete separation to eliminate any challenge to Isaac's independence. ஈசாக்கின் சுயாதீனமான நிலைமைக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு சவாலையும் நீக்கி போடுவதற்கு முழுமையான பிரிவினைக்கான உறுதியான தளராத கோரிக்கையை அவருடைய மனப்பான்மை இங்கே பிரதிபலித்தது. Third, divinely sanctioned urgency. தெய்வீக அங்கீகாரம் பெற்ற அவசரம். The events of that morning took place immediately after God commanded Abraham to listen to the Sarah's voice, since his covenant would be established through Isaac. தெய்வீக அங்கீகாரம் பெற்ற அவசரம். ஈசாக்கின் மூலம் தனது உடன்படிக்கை நிலைநாட்டப்படும் என்பதால் சாராளின் குரலுக்கு செவி கொடுக்கும்படி
5: தேவன் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்ட உடனேயே அன்றைய காலை நிகழ்வுகள் நடந்தன. இனிஷியலி ஆபிரகாம் வாஸ் டீப்லி டிஸ்ட்ரஸ்ட் பை சாரா ரெக்வஸ்ட். ஆரம்பத்தில் ஆபிரகாம் சாராளுடைய கோரிக்கையால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானார். ஆயினும் ஹவவர் காட்ஸ் சாங்ஷன் ஆஃப் சாரா ரெக்வஸ்ட் கேவ் ஹர் ஸ்பிரிச்சுவல் விண்டிகேஷன். ஆயினும் சாராளின் வேண்டுகோளுக்கு தேவன் அளித்த அங்கீகாரம் அவளுக்கு ஒரு ஆன்மீக நியாய தீர்ப்பை அளித்தது. Now we come to the third subsection of this chapter, namely sufferings of Agar from verse 15 to 21. இப்பொழுது நாம் இந்த அத்தியாயத்தின் மூன்றாவது உட்பிரிவுக்கு வருகிறோம். ஆகாரின் துன்பங்கள் வசனங்கள் 15 முதல் 21 வரை. இந்த we will read the first two verses 15 and 16. முதல் இரண்டு வசனங்களை நாம் வாசிப்போம். 15-16 வசனங்களே. Verse 15. And the water in the skin was used up, and she placed the boy under one of the shrubs. 15th வசனம் சொல்லுகிறது, துருத்தியில் இருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு. Verse 16. Then she went and sat down across from him at a distance about a bowshot. For she said to herself, let me not see the death of my boy. So she sat opposite him and lifted her voice and wept. 16. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். In Genesis 21:15-16, after being expelled from the Abraham's home, Hagar and her 14 years old son Ishmael wandered in the wilderness of Beersheba. ஆதியாகமம் 21:15-16, ஆபிரகாமின் இருப்பிடத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்பு ஆகாரும் அவளது 14 வயது மகன் இஸ்மவேலும் பெயர்செபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள். வித் தேர் வாட்டர் சப்ளை கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட், எ ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகார் லெஃப்ட் த வீக்கெண்ட் இஸ்மாயில் அண்டர் எ புஷ் அண்ட் சேட் டவுன் எ பௌஷட் அவே வீப்பிங் ஆஸ் ஹி ஆஸ் ஷி வாட்ச்ட் ஹிம் டை. அவளிடமிருந்த தண்ணீர் முற்றிலுமாக தீர்ந்துவிட்ட நிலையில் விரக்தியடைந்த ஆகார் பலவீனமடைந்த இஸ்மவேலை ஒரு புதரின் அடியில் வைத்துவிட்டு அவன் இறப்பதை பார்க்க தாங்க முடியாமல் அழுது கொண்டே ஒரு அம்புயையும் தூரத்தில் அமர்ந்திருந்தாள். செட்டிங் அண்ட் மீனிங், சந்தர்ப்ப சூழலும் பொருளும். The poignant scene depicts the culmination of the family tensions between Sarah and Hagar after the birth of Abraham's promised son, Isaac. ஆபிரகாமின் வாக்குத்தத்த வாரிசான மகன் ஈசாக் பிறப்பிற்கு பிறகு சாராளுக்கும் ஆகாருக்கும் இடையே ஏற்பட்ட குடும்ப பதட்டங்களின் உச்சக்கட்டத்தை இந்த வேதனையான காட்சி சித்தரிக்கிறது. The security of human resources. The water jar represents human limitations. மனித வளங்களின் பற்றாக்குறை. தண்ணீர் துருத்தி என்பது மனித வரம்புகளை குறிக்கிறது. As a servant, Hagar was initially provided with only bread and water by Abraham. ஒரு வேலைக்காரி என்ற வகையில் ஆகாருக்கு ஆரம்பத்தில் ஆபிரகாமினால் அப்பமும் தண்ணீர் மாத்திரமே கொடுக்கப்பட்டன. But these are not enough to survive in a harsh, dry desert. ஆனால் கடுமையான வறண்டு போன ஒரு பாலைவனத்தில் வாழ்வதற்கு அவைகள் போதுமானவையாக இல்லை. Bow and arrow distance, வில் அம்பு தூரம். Hagar, who sat within a range, bow and arrow of skilled archer, expressed complete hopelessness. ஒரு வில் அம்பு தூரம், ஒரு திறமையான வில்லாளன் எய்யக்கூடிய தூரத்தில் வில்லம்பு
6: வைத்து இயக்கக்கூடிய தூரத்தில் அமர்ந்திருந்த ஆகார் முழுமையான நம்பிக்கை இல்லாமையை வெளிக்காண்பித்தார். Unable to physically help her son, she withdrew in grief to protect herself from the shock of witnessing his death first hand. தன் மகனுக்கு உடல் ரீதியாக உதவ முடியாததால் அவனது மரணத்தை நேரடியாக காணும் அதிர்ச்சியிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கு அவள் துக்கத்தில் ஒதுங்கி விடுகிறாள். This emotional impact reflects the profound helplessness of a mother in a life or death crisis. இந்த உணர்ச்சி ரீதியான பாதிப்பு வாழ்வா சாவா என்ற நெருக்கடியில் ஒரு தாயின் ஆழ்ந்த இயலாமையை பிரதிபலிக்கிறது. An allegorical view, ஒரு உருவக பார்வை. In Christian theology, Apostle Paul later used this history as an allegory in Galatians 4:21-31. கிறிஸ்தவ இறையியலில் அப்போஸ்தலனா பவுல் பின்னர் இந்த வரலாற்றை ஒரு உருவகமாக பயன்படுத்தினார். இங்கே கலாத்தியர் 4:21-31. We are going to read only 2 verses from. We cannot read all the verses. So we will read a few verses in this. 21-31. Tell me, you who desire to be under the law, do you not hear the law? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டுகிற விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். 22. For it is written that Abraham had 2 sons, the one by a bondwoman and the other by a free woman. ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். 23rd verse. But he who was born of bondwoman was born according to the flesh, and he of the free woman through promise. 23rd verse. அடிமையான வழியில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ள வழியில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். 24. Which things are symbolic, for these are the 2 covenants, the one from Mount Sinai, which gives birth to the bondage, which is Hagar. 24. இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த 2 ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. For this Hagar is Mount Sinai in Arabia and corresponds to Jerusalem, which is now and is in bondage with her children. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. Verse 26. But the Jerusalem above is free, which is the mother of all of us. 26th வசனம். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லோருக்கும் தாயானவள். You please read the remaining verses 27-31. Now we come to the lesson again. Return to the lesson again. மிச்சம் உள்ள வசனங்களை நீங்களே வாசி பார்த்துக் கொள்ளுங்கள். இதுதான் முக்கியமானவை. அதன் பிறகு உள்ளதெல்லாம் நம்ம விவரங்கள் சொல்வதனாலே அப்புறமேல் வாசிக்கலாம். The rejection of Agar and Ishmael represent the old covenant, the bondage of the law. It contrasts with Isaac, the freedom of promise and grace. ஆகார் மற்றும் இஸ்மவேல் ஆகியோர் நிராகரிக்கப்படுதல் என்பது பழைய உடன்படிக்கையின், அதாவது நியாயப்பிரமாணத்தின்

எத்தனத்தை குறிக்கிறது. இது வாக்கு தத்தம் மற்றும் கிருபையின் சுதந்திரத்தை குறிக்கும் ஈசாக் என்பவருக்கு முரணானதாக உள்ளது. கன்க்ளூஷன். ஈவன் இந்த டெஸ்பரேட் சிச்சுவேஷன், காட் டிட் நாட் அபாண்டன் தம். அவர்களின் அவநம்பிக்கையான சூழ்நிலையிலும் கூட தேவன் அவர்களை கைவிடவில்லை. In the verses that follow this passage, 21 to 70 to 19, God had Ishmael's cry. God heard Ishmael's cry, comforted Agar, and opened her eyes to see a nearby spring. They saved their lives and confirmed his promise to make Ishmael a great son. இந்த பதவிக்கு பின்வரும் வசனங்களில், அதாவது ஆதியாகமம் 21:17-19, தேவன் இஸ்மவேலின் கதறலை கேட்டு ஆகாருக்கு ஆறுதல் கூறி அருகில் இருந்த ஒரு நீரூற்றை காணும்படி அவள் கண்களை திறந்தார். இதன் மூலம் அவருடைய உயிரை காப்பாற்றி இஸ்மவேலை ஒரு பெரிய தேசமாக மாற்றுவேன் என்ற தமது வாக்குறுதியை உறுதிப்படுத்தினார். காட் த்ரோன் ஏஞ்சல் பிராமிஸ் ஆகார் that Ishmael would become a great nation and also give them a spring. தேவன் ஒரு தூதன் மூலமாக இஸ்மவேல் ஒரு பெரிய தேசமாவான் என்று ஆகாருக்கு வாக்குறுதி அளித்து அவர்களுக்கு ஒரு நீரூற்றையும் அளித்தார், காண்பித்தார். Now we go to the 17 to 19 verses. இப்பொழுது நாம் 17-19 வரை உள்ள வசனங்களுக்கு போகிறோம். First, let us read the verses 17. முதலாவது வசனங்களை வாசிப்போம். And God heard the voice of the lad. Then the angel of God called to Hagar out of heaven and said to her, What ails you, Hagar? Fear not, for God has heard the voice of the lad where he is. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அரைஸ் அண்ட் லிஃப்ட் அப் த லேட் அண்ட் ஹோல்ட் ஹிம் வித் யுவர் ஹேண்ட் ஃபார் ஐ வில் மேக் ஹிம் ஏ கிரேட் நேஷன். நீ எழுந்து பிள்ளையை எடுத்துக்கொண்டு அவனை உன் கைகளினால் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய பெரிய மக்களினமாக்குவேன் என்றார். Then God opened her eyes and she saw a well of water and she went up and filled the skin with water and gave the lad a drink, his boy a drink. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கும் குடிக்க கொடுத்தாள். Genesis 21:17-19 shows that God heard the cry of Agar and her son Ishmael in the wilderness and sent an angel to quench their thirst and reveal a hidden spring to save their lives. ஆதியாகமம் 21:17-19 வசனங்கள் வனாந்திரத்தில் ஆகார் மற்றும் அவருடைய மகன் இஸ்மவேலின் கதறலை தேவன் கேட்டு ஒரு தேவதூதன் மூலம் அவர்களை தேற்றி அவளின் உயிரை காப்பாற்ற ஒரு மறைவான நீரூற்றை வெளிப்படுத்தியதை காண்பிக்கிறது. பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஆஃப்டர் ஐசக் வாஸ் பார்ன், ஹாகர் அண்ட் ஹர் சன் இஸ்மவேல் வர் சென்ட் இன் டு த வைல்டர்னஸ் ஆஃப் பெர்ஷபா. இந்த வரலாற்றின் பின்னணி, ஈசாக்கு பிறந்த பிறகு ஆகாரும் அவருடைய மகன் இஸ்மவேலும் பேர்சபாவின் வனாந்திரத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். When their water supply ran out, Hagar could not bear to see her son Ishmael die, so she left Ishmael under a bush. அவர்களிடமிருந்த தண்ணீர் முற்றிலும் தீர்ந்து விட்ட போது ஆகார் தன் மகன் இஸ்மவேல் மரணமடைவதை பார்க்க சகிக்க முடியாமல் இஸ்மவேலை ஒரு புதரின் கீழ் விட்டுச் சென்றார். These verses specifically mentions that God had the voice of

heard the boy's voice where he was. He sent an angel from heaven to tell Hagar not to be afraid. Devan kekkirar. And the sirvan irundha idathil avan kuralai devan kettar. Avar Hagaridam bayapada vendam endru solla oru deva thoodanai vaanathirundhu anuppinar. Renewed promise. Pudhuppikkavatta vaakkurudhi. The promise that Ishmael would grow into a great nation is reiterated. The angel tells Hagar to lift the boy up and hold his hand. Pudhuppikkapatta vaakkurudhi. Ishmael valandhu oru periya makkalinam aavan endra vaakkurudhiyai meendum koorinar devan. Andha siruvanai thooki avan kaiyai pidithukollumbadi தேவதூதன் ஆகாரிடம் சொன்னார். ஐஸ் ஓபன், திறக்கப்பட்ட கண்கள். God opens Agar's eyes. So, she sees a well of water very close to them. It helps her give him a drink and save his life. திறக்கப்பட்ட கண்கள். தேவன் ஆகாரின் கண்களை திறக்கிறார். அதனால் அவளுக்கு மிக அருகில் இருந்த ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். அது அவனுக்கு குடிக்க கொடுத்து அவன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள காப்பாற்ற அவளுக்கு உதவியது. Now we go to the 20 and 21st verses. So God was with lad and he grew and dwelt in the wilderness and became an archer. 20 வசனம். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். Verse 21. He dwelt in the wilderness of Paran and his mother took a wife for him from the land of Egypt. 21 வசனம். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு திருமணம் செய்தாள். Genesis 21, 20 to 21 describes God's faithful care and protection for Ishmael and his mother Hagar after they were sent into the wilderness. Aaliyama 21, 20, 21 vasana pagadiyanadhu. 21 Ishmaelum avanudaiya thai Hagarum vanandharathukku anuppapatta pinbu தேவன் அவர்களுக்கு அளித்த உண்மையுள்ள பாதுகாப்பையும் பராமரிப்பையும் விவரிக்கிறது. இட் ஹைலைட்ஸ் த்ரீ மேஜர் திங்ஸ். இது மூன்று முக்கிய ஆய்வு கருத்துக்களை முன்னிலைப்படுத்துகிறது. ஃபர்ஸ்ட், டிவைன் பிரசன்ஸ் அண்ட் குரூப். செகண்ட், சர்வைவல் ஸ்கில்ஸ். அண்ட் தேர்ட், ஃபேமிலி கண்டினியூட்டி. ஒன்னாவது தெய்வீக பிரசனமும் வளர்ச்சியும், ரெண்டாவது உயிர் வாழும் திறன்கள் மற்றும் குடும்ப தொடர்ச்சி. ஃபர்ஸ்ட், டிவைன் பிரசன்ஸ் அண்ட் குரோத். முதல்ல தெய்வீக பிரசவம் வளர்ச்சியும் இந்த தலைப்பை பார்ப்போம். God with the boy. This verse indicates that God was with Ishmael as he grew from a child to a man. ஒன்னாவது தெய்வீக பிரசனமும் வளர்ச்சி. சிறுவனுடன் தேவன். இஸ்மவேல் ஒரு குழந்தை என்ற நிலையிலிருந்து ஒரு ஆண் பிள்ளையாக வாலிபனாக வளர்ந்த போது தேவன் அவனுடன் இருந்தார் என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது. ஃபுல்ஃபில்லிங் த ப்ராமிஸ், வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுதல். இஸ்மாயில் வாஸ் நாட் த சைல்ட் ஆஃப் கவனன்ட், யட் காட் ஃபுல்ஃபில்ட் ஹிஸ் பர்சனல் ப்ராமிஸ் டு கேர் ஃபார் ஹிம் அண்ட் மேக் ஹிம் இன்டு எ கிரேட் நேஷன். வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுதல். இஸ்மவேல் உடன்படிக்கையின் வாக்குத்தத்தின் படி பிள்ளையாக இருக்கவில்லை. ஆயினும் அவனை கவனித்து அவனை ஒரு பெரிய தேசமாக மாற்றுவேன் என்ற தேவனுடைய தனிப்பட்ட வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றினார். வைல்டர்னஸ் லைஃப், வனாந்திர வாழ்க்கை. டுவெல்லிங் இன் த வைல்டர்னஸ், இஸ்மாயில் மேட் ஹிஸ் ஹோம் இன் த வைல்டர்னஸ் ஆஃப் பாரான், located in the northeast of the Sinai, Aran Rajan region. Vanandra Valkai, Vanandrathil Vasithal.
இஸ்மவேல் சீனாய் ஆரான் பகுதியில் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள பாரான் வனாந்திரத்தை தன் இல்லமாக்கி கொண்டான். Becoming an archer, he adapted to the harsh nomadic lifestyle and became a skilled archer. This helped him hunt and protect himself in the forest. வில்லாளியாக மாறுதல். அவன் கடுமையான நாடோடி வாழ்க்கை முறைக்கு தன்னை தகவமைத்துக் கொண்டு வில்லிலிருந்து அம்பு திறமையாக எய்பவனாக மாறினான். இது காட்டில் வேட்டையாடவும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் அவனுக்கு உதவியது. மேரேஜ் அண்ட் தி ஃபியூச்சர். An Egyptian wife. Hagar chose a wife named Adisha or Aisha for Ishmael from her native Egypt. திருமணமும் எதிர்காலமும். ஒரு எகிப்திய மனைவி ஆகார் இஸ்மவேலுக்கு தன் சொந்த நாடான எகிப்திலிருந்து அதிஷா அல்லது ஆயிஷா என்ற பெயருடைய ஒரு பெண்ணை மனைவியாக தேர்ந்தெடுத்தாள். The next generation. This marriage ensured that Ishmael's family line would be continue to grow and he would become the father of many tribes. அடுத்த தலைமுறை. இந்த திருமணம் இஸ்மவேலின் குடும்ப வம்சம் தொடர்ந்து வளருவதை உறுதி செய்ததுடன் அவர் பல கோத்திரங்களுக்கு தந்தையாவதற்கும் வழிவகுக்கும் என்று நம்பப்பட்டது. அக்கார்டிங் டு பிபிலிக்கல் அண்ட் இஸ்லாமிக் ட்ரெடிஷன் இஸ்மாயில் மேரிட் டூ வைஃப்ஸ். பிபிலிய மற்றும் இஸ்லாமிய மரபுகளின்படி இஸ்மவேல் இரண்டு மனைவிகளை திருமணம் செய்து கொண்டார். ஹிஸ் மதர் ஹாகார் வாஸ் selecting his first wife from Egypt. அவருடைய தாய் ஆகார் எகிப்திலிருந்து அவருடைய முதல் மனைவியை தேர்ந்தெடுத்தார். இஸ்மாயில் then divorced her. பிற்பாடு இஸ்மவேல் அவளை விவாகரத்து செய்தார். He then married a second woman named Fatima, a member of Juhum tribe. Fatima bore Ishmael 12 sons. பின்னர் அவர் ஜூர்கம் பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவளான ஃபாத்திமா என்ற பெண்ணை பெயர் கொண்ட பெண்ணை இரண்டாவது மனைவியாக திருமணம் செய்து கொண்டார். இந்த ஃபாத்திமா இஸ்மவேலுக்கு 12 மகன்களை பெற்றுத் தந்தாள். ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ் வி கேன் லேர்ன் ஃப்ரம் ஜெனசிஸ் 21:11-21. இதுவரைக்கும் நான் படித்த ஆதியாகமம் 21:11-21 வசன பகுதியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய பாடங்கள். This passage teaches us lessons about divine provision, God's attention to the weak, and coping with painful changes. இந்த வசன பகுதியானது தெய்வீக ஏற்பாடு, நலிந்தவர்கள் மீது தேவன் கவனம் மற்றும் ஏதனையான மாற்றங்களை சமாளிப்பது ஆகியவற்றை பற்றிய பாடங்களை நமக்கு கற்பிக்கிறது. This passage describes Hagar and Ishmael being sent into the wilderness, God hearing the boy's cry and Hagar's eyes being opened to see a well of water. இந்த பகுதி ஆகார் மற்றும் இஸ்மாயில் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிடப்பட்டதையும் சிறுவன் கதறுவதை தேவன் கேட்டதையும் ஆகாரின் கண்கள் ஒரு துறவை காணும்படி திறக்கப்பட்டதையும் விவரிக்கிறது. God hears our cries. தேவன் நமது கதறல்களை கேட்கிறார். First, personal attention. God had the specific cries of Ishmael and Hagar in the wilderness. This shows that no person is lost or forgiveness beyond God's attention. ஒன்றாவது தனிப்பட்ட கவனம். வனாந்திரத்தில் இஸ்மவேல் மற்றும் ஆகாரின் கதறலை தேவன் கேட்டார். இது எந்த ஒரு நபரும் தேவனின் கவனத்துக்கு அப்பாற்பட்டு தொலைந்து போனவராகவோ
அல்லது மறக்கப்பட்டவராகவும் இருப்பதில்லை என்பதை நமக்கு காண்பிக்கிறார். நம்ம எல்லோருடைய கதறுகளையும் தேவன் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். Comfort in trouble. The angel's first word are, do not be afraid. This reminds us that when our earthly circumstances seem hopeless, there is divine comfort. ரெண்டாவது துன்பத்தில் ஆறுது. தேவ தூதரின் முதல் வார்த்தை பயப்படாதே என்பதாக இருந்தது. இது நமது பூமிக்குரிய சூழ்நிலைகள் நம்பிக்கையற்றதாக தோன்றும் போது தெய்வீக ஆதல் உள்ளது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. டிவைன் ப்ரொவிஷன் இன் தி வைல்டர்னஸ், வனாந்திரத்தில் தெய்வீக ஏற்பாடு. ஃபர்ஸ்ட் ஹிடன் பிளஸ்ஸிங்ஸ். தி வெல் ஆஃப் வாட்டர் வாஸ் நியர் பை, பட் காட் ஹேட் டு ஓபன் ஆகார்ஸ் ஐஸ் டு சீ இட். மறைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். ஒன்னு, தண்ணீர் துறவு அருகிலேயே இருந்தது, ஆனால் அதை காணும்படி தேவன் ஆகாரின் கண்களை திறக்க வேண்டியிருந்தது. ஆஃபன் ஹெல்ப் அண்ட் ஆன்சர்ஸ் ஆர் நியர் பை, பட் அவர் சாரோ ஆர் ஃபியர் பிளைண்ட்ஸ் அஸ் டு சீ காட்ஸ் இம்மீடியட் ப்ரொவிஷன். பெரும்பாலும் உதவியோ அல்லது பதில்களோ நமக்கு அருகிலேயே இருக்கும், ஆனால் நமது துக்கமோ அல்லது பீதியோ தேவனின் உடனடி ஏற்பாட்டை காணவிடாமல் நம்மை குருடாக்கி விடுகிறது. செகண்ட், என்டூரிங் கிரேஸ். இரண்டாவது, தாங்கும் கிருபை. God did not prevent the difficult journey into the wilderness. வனாந்தரத்துக்குள் செல்லும் கடினமான பயணத்தை தேவன் தடுக்கவில்லை. But God did sustain them as they walked through it. ஆனால் அதன் வழியே செல்லுகையில் தேவன் அவர்களை தாங்கி நடத்தினார். This proves that He walks with us through the difficult changes in life. இது நமது வாழ்க்கையின் கடினமான மாற்றங்களின் போது அவர் நம்மோடு கூட நடக்கிறார் என்பதை நிரூபிக்கிறது. Faith in difficult sections. கடினமான பிரிவுகளில் விசுவாசம். Trusting and surrendering loved ones to God. அன்புக்குரியவர்களை தேவனை ஒப்படைத்து நம்பிக்கையாய் இருத்தல். ஆபிரகாம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் டீப் சாரோ வென் ஹி சென்ட் இஸ்மாயில் அவே. இஸ்மாயிலை வெளியே அனுப்பிவிடும் போது ஆபிரகாம் ஆழ்ந்த துக்கத்தை அனுபவித்தார். தி சிலர்ஸ் இஸ் தட் சம்டைம்ஸ் இன் ஆர்டர் டு ஒபே காட் வி மஸ்ட் கிவ் அப் அவர் பீப்புள் அண்ட் த கான்சிக்வன்சஸ் அண்ட் ட்ரஸ்ட் இன் காட்ஸ் கிரேஸ் டு ப்ரொடெக்ட் தெம் ஈவன் வென் தே ஆர் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். இது தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு சில சமயங்களில் நாம் நமது மக்களையும் விளைவுகளையும் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதையும், நம் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டு தேவனுடைய கிருபை அவர்களை காக்கும் என்றும் நம்ப வேண்டும் என்பதையும் விளக்குகிறது. செகண்ட், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் யூனிக் பாத்ஸ். இரண்டாவது, தனித்தனி பாதைகளை நிறைவேற்றும். God kept his word by taking care of Ishmael. இஸ்மவேலை கவனித்துக் கொள்வதாக தேவன் தமது கூறிய தமது வாக்குறுதியை வாக்கு தத்தத்தை காத்துக் கொண்டார். This teaches us that God can bless and develop people in different ways than we expect or plan. இது நாம் எதிர்பார்ப்பதை அல்லது திட்டமிடுவதை விட வேறுபட்ட பாதைகளில் தேவன் மக்களை ஆசீர்வதித்து வளர்க்க முடியும் என்பதை நமக்கு கற்பிக்கிறது. With this, we conclude this week's Bible study under the topic of Rooted in His Word. அவருடைய வசனத்தில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாம் படிப்பை இத்துடன் முடித்துக் கொள்வோம். If the Lord wills, next week on the same day, under the same time, we will study the final part of 21st chapter, Genesis, in which Abraham made a historical covenant with Abimelech. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் ஆபிரகாம் அபிமெலேக்குடன் ஒரு வரலாற்று உடன்படிக்கை செய்த விவரம் பற்றி ஆதியாகமம் 21 அதிகாரத்தின் இறுதி பகுதியை நாம் படிப்போம். My heartfelt thanks to our dear brother Thunder Kirk and his team for the excellent work in broadcasting the study through Ignite Radio. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் Thunder Kirk
மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. மை சின்சியர் தேங்க்ஸ் டு டியர் பிரதர் டேவிட், பிரதர் ஜாக் வில்லியம்ஸ் அண்ட் சிஸ்டர் தீப்தி வில்லியம்ஸ் ஃபார் தி எக்ஸலண்ட் ஒர்க் இன் பிராட்காஸ்டிங் திஸ் ப்ரோக்ராம் இன் இந்தியா. இந்த வானொலி ஒலிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரர் ஜாக் வில்லியம் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the beloved brothers and sisters who listened to this broadcast from the beginning to the end. இந்த ஒலிபரப்பை தொடக்க முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Greetings to all of you, my dear brothers and sisters. மீண்டும் சந்திக்க வரை உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் என கருமையான சகோதரி சகோதரிகளே. ஆமென்.

வணக்கம், என் பேர் ஆலன் ஜாஷுவா. நான் இங்கு சரி சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் சபையின் ஒரு அங்கத்தினர். நீங்கள் வான்கூவர் அல்லது அருகில் இருந்தால் உங்களை 15042 92nd Avenue இருக்கும் சரி சர்ச் ஆஃப் கிரைஸ்டுக்கு அன்போடு அழைக்கிறோம். எங்கள் தொலைபேசி எண் 604-588-6717. நன்றி.

பிரியமான தேவ பிள்ளையர் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான இக்னைட் ரேடியோ மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் மீண்டும் இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொழிற்சக அப்போஸ்தலனுடைய 2 அதிகாரத்திலே நாம் 36 முதல் கொண்டு தானிக்கப் போகின்றோம். பாருங்கள், ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துமாக்கினார் என்று இஸ்ரேல் குடும்பத்தர் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த என்று சொல்லப்பட்ட, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும். இது மிக முக்கியமான, உலகத்துக்கே தேவன் கொடுக்கிற மிக முக்கியமான தேவ செய்தி. நம் பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிற 66 புத்தகத்திலே மிக முக்கியமான வார்த்தை, உலகத்திற்கு எல்லா மனிதர்களுமே, மனிதனாக பிறந்த எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய அதிசயமான அற்புதமான ஒரு வார்த்தை. அப்போஸ்தலர் 2:36. பாருங்கள், நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே, இஸ்ரேல் ஜனங்கள், யூதர்கள், தேவனுடைய ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து வந்த ஜனங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தார்கள். அறைந்த அந்த இயேசுவே தேவன் அவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்திற்கு எல்லாருக்கும் ஆண்டவரும், உலகத்திற்கு எல்லா ஜனங்களுக்கும் ராஜாவுமாக கிறிஸ்துவுமாக என்று இஸ்ரேல் குடும்பத்தர் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். பார்த்தீங்கன்னா அன்பான தேவனுடைய பிள்ளைகள், எவ்வளவு ஒரு முக்கியமான வார்த்தை பார்த்தீங்கன்னா, இது ஆங்கிலத்தில் என் பார்க்கும்போது Acts 2:36 Lead all the house of Israel therefore now for greeting that God has made him with rod and crest. This is Jesus whom you crucified. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இங்கே மிக ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரும் அப்படின்னு சொன்னால் ஆபிரகாமுடைய சந்ததிகள் எல்லாருமே, அது மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கிற நாமும் கூட, பொதுவாக இருக்கிற நாமும் கூட தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்தால், உயிர் தெரிந்த இயேசு கிறிஸ்து என்று நமக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாக கிறிஸ்துவமாக இருக்கிறார் என்று நம்முடைய தலைமுறை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறிக்கை செய்யக்கூடிய நாம் அங்கே ஞானஸ்தானத்தின் மூலமாக கிறிஸ்துவ மாற்றப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் இருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இன்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை, இயேசு சிலுவை அறையப்பட்டார், நமக்காக முன்னாளிலே உயிர்த்திருந்தார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், அவர் என்னுடைய நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக எனக்காக உயிர்த்திருந்தார் என்ற நற்செய்தியை நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. தேவனுடைய பாருங்க, அப்போஸ்தலனுடைய 2:37 இதை அவர்கள் கேட்ட பொழுது, இங்கே அவர்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கல்லவா, இதை நீங்க பேனாவை அட்டன் பண்ணிக்கோங்க. இதோடைய சார் அம்சம் நீங்க லூக்கா புஸ்தகத்திலே பார்க்கும் போது, இயேசு கிறிஸ்தவத்திலே 4 ஜனங்கள் பின்பற்றி கொண்டு வந்தார்கள் என்று சரித்திர புத்தகம் சொல்லுகிறது. 1, இயேசு அற்புதம் செய்கிறார், அந்த அற்புதம் சுகத்தை பெறுவதற்காக ஒரு கூட்டம் சென்று கொண்டிருந்தது. 2, அவர் போகும் இடமெல்லாம் உணவு கொடுக்கிற ஜனங்களாக, உணவு கொடுக்கிறவராக இருந்தார், ஆகையினாலே நமக்கு உணவு கிடைக்கும் என்று ஒரு கூட்டமாக வந்து கொண்டிருந்தது. 3 பார்க்கும்போது, அன்பனவர்களே, இந்த உணவு பெறக்கூடிய மணிக்க வேண்டும், முதல் கூட்டம் வந்து இயேசு அற்புதம் செய்கிறார் என்ற ஒரு கூட்டம் வந்தது. 2, இவரை ராஜாவாக்கினால், இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக்கினால் அவர் நம்மை கண்டிப்பாக பசியோடு வைக்காமல் நமக்கு எல்லாவற்றையும் தருவார் என்று சொல்லி அவரை ராஜாவாக்க வேண்டும் என்று அங்கே பின்பற்றி வந்த ஒரு கூட்டமாக இருந்தது. 3, பரிசேயர்கள் சரிசேயர்கள் கூட்டம், இயேசுவை குறை கண்டுபிடிக்க வேண்டும், மோசையுடைய பிரமாணத்திலே தவறுகள் ஏதாவது பேசினால் உடனே அந்த குறையை நாம் என்ன செய்ய வேண்டும், அங்கே எடுத்துக்காட்டி இவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி 3 கூட்டமாக வந்து கொண்டிருந்தார்கள். 4, இயேசுக்கு சொன்ன வார்த்தைகள் நன்கு கவனித்து பார்த்து, மோசையுடைய பெருமானத்திலே இவர் சொன்னதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இவர்தான் மேசியா, இவர்தான் தேவனுடைய குமாரன் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக தேவ பக்தியோடவே அவர் பின் சென்று கொண்டு வந்தார்கள். ஆகினாலே
இங்கே பார்க்கும் போது இந்த நான்கு விதமான ஜனங்களும் இங்கே இருந்தால் கூட அது நான்காவது கூட்டமாக தேவ பக்தி உள்ள யூதர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நான்காவது கூட்டத்திலிருந்தார்கள் அவர்கள்தான் இதை கேட்கும்போது, ஆகா இப்படிப்பட்ட மெய்யான இயேசு கிறிஸ்துவை நாம் கொன்று விட்டோமே என்று அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி அந்த வார்த்தையை, ஐயோ வேதத்தை சொல்லப்பட்டபடியாக செய்து விட்டோமே, இயேசுவை கொன்று விட்டோமே என்று சொல்லி இது குத்தப்பட்டவர்கள் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து மனதோட பிள்ளைகளே அவர்கள் ஜென்ம பசியில் பேசின வார்த்தையை கேட்டார்கள். தன்னுடைய ஜென்ம பசியிலே பேசினார் என்று சொன்னார்கள். அவருடைய தாய்மொழியிலே அந்த தேவ செய்தியானது கொடுக்கப்பட்டது. அதை அவர்கள் கேட்டு உணர்ந்து பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். மிக முக்கியமான வார்த்தை, இன்று ஒரு கிறிஸ்துவனாக வர வேண்டும் என்று சொன்னால், நித்திய வாழ்க்கை பரலோகத்திலே ஒரு மனிதன் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் முதலாவது கேட்கப்படும் போது, தேவனே நான் என்ன செய்ய வேண்டும், தேவனே நான் உங்களுடைய பிள்ளையா மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். அதே போல ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், பாவங்களை மன்னிக்க வேண்டும், நோய்களை நீக்க வேண்டும் என்று நாம் கேட்கப்பட வேண்டும். ஆகினாலே தேவனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மளை பார்த்து கேட்கிறார். அங்கே லூக்காவை வாசிக்கும் போது அநேகர் வியாதிப்பட்டவர்கள் எல்லாரும் இயேசு பின்பற்றும் போது அவர்களை பார்த்து இயேசு கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று, உங்களாலே எங்களை சுகப்படுத்த முடியும், எங்களுக்கு பார்வை கிடைக்க வேண்டும், எங்களை மருத்துவம் எழுப்ப வேண்டும் என்று கேட்டார்கள். உங்கள் விசுவாசப்படியே ஆகக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். ஆகினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மளையும் ஆண்டவர் அனுதினமும் ஜெபத்தின் மூலமாக கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும். நாம் ஜெபத்தின் மூலமாக அவருக்கு நாம் நம்முடைய தேவைகளை தெளிவுபடுத்தும் போது தேவன் நம்மளே ஆசிரியக்க வல்லவராயிருக்கின்றார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு இயேசு நம்மளை பார்த்து கேட்கிற, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது நம்முடைய தேவைகளை அவர்த்து சொல்லும் போது கண்டிப்பாக அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதே போல இங்கே ஜனங்களும் நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளையை மாறுவதற்கு நம்ம சொல்லும் போது நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்கும்போது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பற்றி கேள்விப்பட வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அனுதிரும்ப வேண்டும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு நாம் அங்கே தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு ஏற்றபடியே இருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் அவர்கள் கேட்டார்கள். நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். பாருங்கள், Acts chapter 2 verse 37. Now when they heard this, they were cut to the heart and said to Peter and the rest of the apostles, brothers, what shall we do என்று கேட்டார்கள். 38 வசனம், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி என்பார்களே, இங்கே கொலை செய்து விட்டீர்கள் என்று சொல்லும் போது பேதுருவை கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் பிதாவானவர் அழகாக ஜனங்களுக்கு எடுத்து சொல்கிறார், மனம் திரும்பி என்று சொல்கிறார். இயேசுவை கொலை செய்தவர்களே பார்த்து மனம் திரும்புகள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யும் போது நம்மளை அவர் சொல்ல வேண்டிய வார்த்தை, நீங்கள் மனம் திரும்பி அறிக்கை செய்து விட்டு விட்டு இறக்கம் பெறுகள் என்று சொன்னார். அதன் பேதவர்கள் நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். அப்பொழுது பரிசுத்தாவின் வார்த்தை பெற்றார்கள். நம்மள தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட பரிசுத்தாவின் வார்த்தை பெறுவீர்கள் என்று சொன்னார். அதனால பேதர் வார்த்தையின்படியே அவர்கள் என்ன செய்தார்கள், அங்கே அறிக்கை செய்யக்கூடியவராக காணப்பட்டார்கள். ஒவ்வொரு பாவ மன்னிப்புக்கென்று இயேசு, நீங்க யாரு கொலை செய்தீர்களோ அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலேயே அவருடைய அதிகாரத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். பெரியவர்களே பாருங்கள், 38, and Peter said to them, repeat and be baptized every one of you in the name of Jesus Christ for the forgiveness of your sins and you will receive the gift of the Holy Spirit. ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும் போது பரிசுத்தாவை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, அப்ப இதை நம்ம கிஃப்டாக, நமக்கு ஒரு நமக்கு அன்பளிப்பாக பரிசுத்தாவை கிடைக்கிறதாக என்று பார்க்கின்றோம். ஆகினாலே நாம் நாளில் மூன்று சித்து பார்த்திருக்கிறோம். யூதர்கள், தேவபக்தி உள்ள யூதர்கள் அங்கே இயேசுவை கொலை செய்து விட்டோமே என்று சொல்லி அங்கிருக்க ஜனங்கள் அங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பேதுரு கேட்டார்கள். பேதுருவிற்கு அவர்கள், நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள் என்று சொன்னது என்பதை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு பரிசுத்தாவின் வார்த்தையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று சொன்னார். பாருங்க, 39 வசனம், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனே கர்த்தர் வரவழைக்கும்
தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அவ்வாக்கு தத்துவத்தை பற்றி பேசுகிறார். நண்பர்களே, மோசே நியாயப்பிரமாணத்தை இங்கு கொடுக்கும்போது ஒருவரே நமக்கு தேவன், வேறு தேவன் இல்லை. தலைமுறை தலைமுறையும் நம்ம அந்த ஒரு தேவனையே வணங்க வேண்டும். நீங்கள் அப்படி ஒரு வேலையை வேறு தேவரை சேவித்தோம்னு சொன்னால் மூன்றாம் தலைமுறை வரைக்கும் உங்களை நியாய விசாரிப்பேன் என்று சொன்னதை பார்க்கின்றோம் அல்லவா அன்பானவர்களே. அது போல இங்கே பாவ மன்னிப்பானது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது அங்கே பேதுரு அழகாக சொல்லுகிறார். பாருங்கள், வாக்குத்தமானது நான் இப்போ சொன்ன அந்த வார்த்தையானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அப்போ ஒவ்வொரு தலைமுறைக்கும் அது கிடைக்கக்கூடியதாக இருக்குது என்று சொல்லி பேதுரு இங்கே சொல்லுகிறார். வர தூரத்தில் யாவருக்கும் உண்டாயிருக்குது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தையிலும் சாட்சி கூறி அன்பனங்களே, இன்னும் அநேக வார்த்தை என்று சொன்னால் அங்கே லூக்கா புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அத்தனை விதமான காரியங்களையும் மோசே பெருமடு சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் இன்னும் திட்டமாய் அவர்களுக்கு விசாரித்து சொன்னார், அவர்களுக்கு சொன்னார்கள். அதனாலே அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள் பிரியமர்களே, அநேக வார்த்தைகளிலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, நான் வாழக்கூடிய வாழ்க்கையை மாறுபாடு உள்ள சந்ததி இதை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சுத்தி சொன்னார். அன்பர்களே, நம்ம ரட்சித்துக் கொள்வதற்கு நம் மாறுபடும் சந்ததி விட்டு விலக வேண்டும் என்று பார்க்கின்றோம். உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். பார்த்தீங்களா, அந்த புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு பேதுருவே தேவன் எவ்வளவு அழகாக உயர்த்தி வைத்திருக்கிறார். மத்தியில் வசிக்கின்றோம் அல்லவா, இந்த கல்வி சபையை கட்டுவேன், நீர் பாதாளத்திலே அதை மேற்கொள்வது என்று சொன்னார். அது மாத்திரமல்லாமல் இந்த பூலோகத்திலே நீர் யாரை கட்டவிக்கிறோ நான் பல்லவத்தில் கட்டவிப்பேன், நீர் பூலோகத்தில் யாரை நீ கட்டவிப்பீரோ நான் பல்லவத்தில் என்ன செய்வேன் கட்டவிப்பேன் சொல்லி திருவக்கூடிய வசனத்தை பேதுரு கொடுத்தார். அந்த வேத வாக்கியத்தின்படி இங்கே அவர் புத்தி சொன்னார் என்று பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், அவருடைய வார்த்தைகள் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் அநேக வார்த்தைகள் சொல்லி தகர்த்தி சொல்லும் போது அவருடைய வார்த்தைகளை சந்தோஷமா சந்தோஷம். நீங்கள் நல்ல கவனிங்க, 36வது வசனத்துல தேவன் ஆண்டவர் நீங்க கொலை செய்து நீங்கள் சிலுவில் அறிந்த இந்த இயேசு என்று சொல்லும் போது இதை அவர் கேட்டபோது இருத்தில குத்தப்பட்டவர் அப்படின்னு நொந்து போயிட்டாங்க. ஒரு விதமா ஒரு ஐயோ பாவம் பண்ணிட்டுமே இயேசு கொண்டுட்டுமே என்று சொல்லி அங்கே நம்மவும் அப்படியே வேறு வழியே இல்லையா அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி பயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்திலே வாழ்ந்தார்கள். ஆனால் பேதுரு சொன்ன அழகான வார்த்தைகள், நீங்கள் மனந்திரும்பு என்று சொன்னார். அது மாத்திரமல்ல பெரியவர்களே, நீங்கள் மனந்திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அப்போது பரிசுத்த வார்த்தை பெறுவீர்கள் என்று சொன்னார். இன்னும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட பாவங்களை மன்னித்து நித்திய வாழ்க்கை கொண்டு போகக்கூடியவர் என்பதை குறித்தெல்லாம் அங்கே சொல்லும் போது அதை அவர்கள் என்ன செய்தார்கள், சந்தோஷம். பார்த்தீங்களா, இந்த இதுதான் பிரியமன். நாம் ஆரம்பத்திலே நாம் எதுக்கெல்லாம் கவலைப்படுகிறோமோ அதெல்லாம் தேவசமத்தில் அறிக்கை செய்துவிட்டால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், அவருடைய வார்த்தைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குரிய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பார்த்தீங்களா, சந்தோஷமா இதுதாங்க. ஒரு நம்ம ஒருத்தர் ரசிக்கப்படும் போது நம் கிறிஸ்துக்குள் வந்து விட்டாலே அந்த சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் நித்திய வாழ்க்கை வரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். இதுதான் பிரச்சனை. இப்ப இயேசு உலகம் ஏத்துக்குதுங்க, உலகத்திற்கு ஜனங்களும் பழிப்பறிவுள்ள ஜனங்கள் எல்லாருமே இயேசு ஏற்றுக்கொள்கிறார்கள். அவரிடத்திலே போனால் சுகம் கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும், அவர் பாவங்களை மன்னிக்கிறார் என்றெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார். அவர் இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு கடவுள், அவர் தேவனுக்கு சமமானவர், அவர் கடவுள் ஒன்று கூட ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா அவர்கிட்ட கடவுளாக பார்க்கிற ஜனங்க அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், அதாவது ஞானஸ்தானம் என்று சொல்லும்போது மாத்திரம் அதை பெற்றுக்கொள்ளாமல் சொல்லிவிடுகிறார்கள் பிரியமர்களே. அதை எல்லாரும் அந்த இடத்துல மறுத்து போய்விடுகிறார்கள். ஆனால் நாமும் இன்று இயேசுவை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டோம், நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். இவர்கள் என்ன செஞ்சார்கள், கீழ்ப்படிதல். இதுதான் பிசாசுகளும் கடவுளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பயந்து நடுங்குகிறன, ஆனால் கீழ்ப்படுதல் இல்லை. அன்பான தேவட பிள்ளைகளை கீழ்ப்படுதல் என்று சொன்னால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வது, கீழ்ப்படுதல் என்று சொன்னால் வாரம் தவறாமல் சபைக்கு செல்வது, கீழ்ப்படுதல் என்று சொன்னால் வேதத்தை வாசிப்பது, தேவனை துதிப்பது, அவர் சொன்ன வார்த்தையின்படியே நடப்பது, இயேசுவையே தன் வாழ்க்கையாக பிரதிபலிப்பதுதான் கீழ்ப்படுதல். அப்போதான் அப்படி வாழ்க்கை சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தோடு என்ன செய்ய வேண்டும், அந்த ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது.
அன்றைய தினம் ஏறக்குறைய அப்ப அநேகர் குடிந்துக்கிறாங்க. அப்பயே 3000 பேர் செத்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோனியத்திலும் அப்பம்பிக்குதலிலும் ஜெபமனதிலும் உறுதியாய் தத்திருந்தார்கள். நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன், பெந்தகோஸ்தே என்பது ஒரு 50வது நாள். அந்த 50வது நாள் என்பது வேத வாக்கியத்தின்படி உலக சரித்திரம் ஆராய்ந்து பார்க்கும்போது 7ஆம் நாள் என்பது ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் தான் சனிக்கிழமை. வாரத்தின் முதல் நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை. அப்ப இவர்கள் 7 × 7 49 நாள் எருசலேமில் கூடிந்தார்கள். 50வது நாள்ங்கிறது மறுநாள், 50வது நாள். அப்ப 49 நாள் சனிக்கிழமைனா 50வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது அன்று பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்க பெந்தகோஸ்தே நாள் என்பது ஒரு வாரத்து முதல் நாள் ஆகிய ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமையே ஜனங்கள் என்ன செய்தார்கள், பிரியமர்களே, ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். அப்பொழுதே அப்போஸ்தல உபதேசத்தில் சபையில கீழ்ப்படி ஆரம்பிச்சுட்டாங்க, ஆராதனை நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் ஆராதனை முறை. அப்போஸ்தல உபதேசம்னா தேவனுடைய உபதேசம், இயேசு கிறிஸ்துவின் உபதேசம், பரிசுத்த வேதாகமத்தை தியானிப்பதிலும் அந்யோனியத்திலும். அப்ப எல்லாரும் ஒன்று கூடி ஜெபம் பண்றதுல, பாட்டு பாடுறதுல, அன்பு செலுத்துல, இதுல எல்லாரும் அந்யோனியத்திலும் அப்பம் பெக்குதலும். அப்பம் பெக்குதல்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து நினைவு கூறக்கூடிய விஷயம். இயேசு சொன்னார் அங்கே மத்தியில் வாசிக்கின்ற அல்லவா, லூக்கா மத்திய மார்க்கில் வாசிக்கும் போது, அவர் பஸ்கா பண்டிகையை அங்கு ஆயத்தப்படுத்தி, இனி இதுதான் உங்களுக்கு பஸ்கா பண்டிகை, இதை நீங்கள் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்ன புதிய உடன்படிக்கை ஒன்று அப்போஸ்தலர் கற்றுக் கொடுத்தார். அந்த காரியத்தை தான் இங்கே ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். அப்பம் பிக்குதல், கருத்துடைய பந்தி, ராபோஜனம் என்கிற விஷயத்தை இங்கே கற்றுக் கொடுக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஜெபம் பண்ணதிலும் மற்ற எல்லாருக்கும் ஜெபம் பண்ணது உறுதியாய் தடுத்திருந்தார்கள். அங்க ஒரு ஆராதனையை ஆரம்பித்து விட்டது. பிரிமன் எங்கே கூடினாலும் சரி, கிறிஸ்துவராக நாம் கூடுகிறோம். கிறிஸ்துவ கூடுகிற நாம் எல்லாரும் ஒருமுனப்பட்டு பாடல் பாட வேண்டும், ஒருமுனப்பட்டு ஜெபிக்க வேண்டும், ஒருமுனப்பட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், பிரசங்கத்தை கேட்க வேண்டும், போதிக்க வேண்டும், ஒருமுனப்பட்டு கருத்துரை பந்தியில கலந்து கொள்ள வேண்டும், ஒருமுனப்பட்டு காணிக்கை கொடுக்க வேண்டும். இதுதான் ஆராதனை முறை என்று பார்க்கின்றோம். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. எதுக்காக? இவர் ஜெபம் பண்ணதில் உறுதியாக தடுத்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டன. இவர் சபை என்பது அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யக்கூடிய இடமாக காணப்படுகிறது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அப்பயே காணிக்க கொடுக்கக்கூடிய விஷயத்தில் என்ன செஞ்சார்கள் அவர்கள் பட்டார்கள், ஒருமனப்பட்டு. அதுதான் சபை என்பது, எல்லாரும் ஒருமனப்பட வேண்டும். ஒருமனம் இல்லைனாவே அது வீணானது. எப்பயுமே ஒருமனதோடு இருக்கணும். எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கணும், ஒரே மாதிரி பேசணும், ஒரே மாதிரி ஆராதனை பண்ணணும். அதுதான் ஒருமனப்படுதல். அப்ப எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்கள் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருமித்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்ப ஏன் இந்த காரியம் நடந்துச்சு, என்ன ரீசனுக்காக அவங்க பண்ணாங்க அப்படின்னா, 50வது நாள் அந்த பெந்தகோஸ்தே நாள்ல போஜன பண்டிகை முடிஞ்சிச்சுன்னா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடணும். அப்ப ஏறக்குரிய 3000 பேர் அப்புறம் அச்சிக்கப்பட்ட 3000 பேர் மட்டும் அங்கேயே இருந்துட்டாங்க, மற்றவங்கெல்லாம் கேட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப அங்கேயே வெவ்வேறு ஊருக்காரங்க அப்படியே அங்க இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும் அல்லவா, தங்க இடம் கொடுக்கணும் அல்லவா, அவங்களுக்கு இருக்கின்ற எல்லாத்தையும் அந்த உள்ளூர் காரியம், ஒருவேளை எருசலேம் அந்த 49 நாள் தங்க வச்சாங்களாவா, அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, இவங்க தொடர்ந்து இங்கேயே இருக்கணும், இன்னும் புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சபையாக இவர்கள் இருக்கிறார்கள் சொல்லி அங்கிருக்கிறவங்க தன்னுடைய நிலங்களை விற்று ஆல்ரெடி வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க பல பல பாஷைகளை பேசக்கூடிய வந்தவங்களால அவங்களெல்லாம் ஒரு இடத்துல உட்கார வச்சு என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு அந்த சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். விட்டு கொடுத்து அனுபவித்தேன் எல்லாருக்குமே காணிச்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒருவருக்கு ஒருவருக்கு தேவைகள் தக்கதாக அவர் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆராதனையாக காணப்படுகிறது. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒரு சபைக்குள்ளும் நம்ம எல்லாரும் இருக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே ஈக்குவலா நம்முடைய சரீர உலக வாழ்க்கையில சரி எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு ஏழை பணக்காரன் இல்லாம சபையில எல்லாருமே ஒரே அந்தஸ்து தேவனுடைய பார்வையில் இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். காணியாட்சிகளையும் விற்று ஒருவருக்கு ஒருவர் தேவையின் தக்கதாக அவைகளை எல்லாம் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அணுதிரவும் தரித்திருந்து. இப்ப பாருங்க, அவங்க திருப்பி தன் நாட்டுக்கு போகல,
அந்த ரச்சிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே அங்கே இருந்துட்டாங்க, இனி நம்ம இயேசுக்காக வாழணும்னு அப்போஸ்தலர் உபதேசம் கேட்டுட்டு இயேசு சொல்றாரு, சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க பிதா கோபாச ஞானஸ்தான் கொடுத்து அவர் சீசராக்கி பிதா கோபம் ஞானஸ்தான் கொடுத்து என்ன செய்யுங்க சீசராக்கி நடிச்சு ஞானஸ்தான் கொடுத்து நான் உங்கள் கட்டளிட்டு யாவையும் அவர் கை கொள்ளுபடி செய்திருந்தான். இப்ப அதை கேட்டுவதற்கு அவர் அங்கேயே ஒருமுனப்பட்டவர்களா என்ன தேவாலயத்திலே அணிதிரும் தரித்திருந்து வீடுகளில் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமுடாத இருதயத்தோடும் ஜவும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிற கருத்தில் அணிதிரும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அந்நாளிலே அந்த 50வது நாளில் முகர் ரட்சிக்கப்பட்டாங்க. இவங்க இன்னும் அந்த ஆராதனை நடத்திட்டு திருப்பி அதே இடத்துல தங்கணும் போது இன்னும் அநேகர் என்ன செஞ்சாங்க, அதை கேட்டுட்டு மற்றவங்க எல்லாருமே ரட்சிக்கப்படுவதற்கு அர்ப்பணித்தார்கள். அவர்கள் தேவன் என்ன செய்தார், ரட்சிக்கப்படுகிற அனைத்திலும் கருத்தை சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். யாருடைய சபை, கிறிஸ்துடைய சபையிலே, ஆண்டவர் கிறிஸ்துமாக்கின அந்த சபையிலே இவர் என்ன செய்தார், தேவன் சேர்த்து கொண்டு வந்தார். இப்ப நம்ம எல்லாம் பிரிவர்களே சபையில யார் வரணும் யார் வரக்கூடாது யார் வரணும் அப்படிங்கிறது தேவனுடைய கையில் இருக்குது. கருத்தர் என்ன சபையில சேர்த்து கொண்டு வருகிறார் என்பதை இங்கே பார்க்கின்றோம். ஆகிய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர்களின் 2வது அதிகாரத்திலே நாம் 36 தொடங்கி இதுவரை நாம் பார்த்திருந்த காரியங்கள் என்னவென்று சொன்னால், அன்பர்களை நன்கு புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய திட்டத்தை நாம் புரிந்து கொண்டோம். அவர் மெய்யான திருச்சபையை எப்படி உருவாக்கினார் என்பதை பத்தி பார்த்தோம். இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவு, இப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தந்த பிறகு இன்று அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சொன்னால், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் நம்மோடு கூட அவர் இருக்கின்றார். நமக்காகவே அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட சபையாக ஒன்று இருக்கப்பட்டது. அந்த சபையிலே இன்று கூட இப்ப தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் சரி நானும் சரி எங்கேயாவது ஒரு பக்கம் ரசிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள், ஞானஸ்தான் பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். அது கிறிஸ்து சபைக்குள்ளாக இருப்பதை குறித்து பார்க்கின்றோம். ஆகினாலும் தேவனை துதிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. குற்ற உணர்வு நீக்கி போட்டு சந்தோஷமாய் வாழ்வதற்கு நாம் அர்ப்பணிப்போம். தேவனுக்கு பிரியமாய் வாழுவோம். அது மாத்திரமல்ல, ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயவு பெறக்கூடிய ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு தரப்படுவதாக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நம்மை தேவன் என்ன செய்தார், சபையில சேர்த்து கொண்டிருக்கிறார். ஆகின நம் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு தேவண்டியில் நாம் இன்னும் கிட்ட செல்லும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அன்பான தேவடைய பிள்ளைகளே, இந்நாள் இப்படிப்பட்ட தேவத்தை கேட்ட உங்களை யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவன் சித்தமானார் நம் அடுத்த வாரம் அப்போஸ்தலர்களின் 3வது அதிகாரத்தை தியானிப்பதற்கு நாம் அர்ப்பணிப்போம். இவருடைய கிரேட் ரேடியோவுடைய அநேக மொழிகள் உலகத்திலே உண்டு. அது தமிழ் மொழியிலே தேவார்த்தை பேசும்படியாக வாய்ப்பளித்த தேவனுக்கும், அருமையாக வாய்ப்பளித்த அருமையான கிராத் புதருக்கும், பால் புதருக்கும், மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த டேவிட் புதருக்கும், வில்லியம்ஸ் புதர் குடும்பத்தாருக்கும், மற்றமாக ஆந்திராவிலே தெலுங்கானாவில் உழவு செய்து கொண்டிருக்க யாவரையும் இயேசுநாமத்தை வாழ்த்துகிறேன். இன்னும் பல நாடுகளிலே தேவதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தேவத்தை உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.